0: கரக்கடையிலும் காகம் வாழ்ந்து இருப்பதை நான் பார்த்தேன். கடற்கரையில் ஒரு காலம் வாங்கி எடுப்பதை
1: பார்த்தீங்கன்னா நான் இங்கிருந்து எப்படி வீட்டு போறது?
2: அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம்.
1: யாரு யாரு அது?
2: கூட்டு
1: போறேன். நீங்க உண்மைக்குமே என்ன
2: வீட்டை கூட்டி போறீங்களா? இந்த வழியாது வாங்கத்தான் காட்டுறேன்.
1: அது ரொம்ப நான்